தன்னை பார்த்து பகைக்காரனா தப்பா? எந்த ஜீ தையே ஜனேஷன் தகே கலாந்தனே.